தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி தத்திமி தஜ்ஜனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த திமித்த தங்கிரு